0: நாற்க தப்புக்கலாம் யாரோ போய் பார்ப்போன தப்புக்கலாம் யாரோ போய் பார்ப்போன நாற்க தப்புக்கலாம் யாரோ போய் பார்ப்போன
1: கண்டார் மோகிந்தாஜ் நேத்தோ ஒலி ஒலி.